0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

அபிப்ராயஞ்சோதானாவாம் மிமானாஹோதாராஜ்யோதிஃப்ரதிஷா திஷந்தா.

அங்கம் ஷிரோ அபஷ்யம் பதிபிஸ் சுகேபீரரேணுபிர்ஜேஹா மானம் பதத்ரீ.

தமத்யஹோதரிஷிதோயஜீயான் தேவன் த்வஷ்டாரமிஹ யக்ஷி வித்வான்.

அய்யாஸ்யாபிருஹஸ்பதாயே பாந்தாயத்ரி நவாயாஷாக்வராய சருஸ்ஸாவித்ர ஔஷ்ணீஹாய த்ரயஸ்த்ரி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிஸ்னர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: Sri Krishna.

சக்கரரூபாய சக்கராய சக்கரவேஷதராய ச. இது சக்கரரூபாய தேவாதி தேவாய, யூ ஆர் த காட் ஆஃப் ஆல் த தேவதாஸ். மகாதேவாய தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். மகாதேவம் மகாத்மானம் மகாபாட்டகநாசனம். மகாதேவ இஸ் ஸ்பெசிஃபிக் எபிதட் யூஸ் அகெயின் இந்த வேதாசன் உபநிஷத் அந்த புராணாஸ் ஃபார் லாக் சிவா. யூ ஆர் த சுப்ரீம் காட். சக்கரரூபாய சக்கராய சக்கரவேஷதராய ச. யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. சக்கரவேஷதராய ச. யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. ஓ மை லார்ட். நமஸ்தே வஜ்ரஹஸ்தாய பிங்களாயாருணாய ச பினாக பானையே நித்யம் சங்கசூலதராய ச. யூ ஆர் வித் சங்கா, தட் இஸ் கான்ச் அண்ட் ஷூலா. யூ ஆர் வித் த்ரிஷூலா அண்ட் யூ ஆர் த வித் த பினாக்கா போ இன் யுவர் ஹேண்ட். பிங்களாயாருணாய ச. யூ ஆர் ஆல்சோ வித் வஜ்ரா. Because if you see the fivefold, five-headed form of Maheshwara, the form with five heads and 10 hands, he is, in the 10 hands, he is having various weapons. He has the noose, that is the pasham. And then he has the vajra. And he also has the pinaka bow. And he has the trishula. So that's what he is describing. And pinaka panaye nityam shankashula darayacha pingalaya runayacha. பிங்களாய அருணாயச்ச. பிங்களாய கிருஷ்ண பிங்களம். வி சா த ட்ரைவ். ஸோ மகாதேவா இஸ் கிருஷ்ண பிங்களம். பராசக்தி இஸ் டார்க் அண்ட் பரமசிவா இஸ் எல்லோ இன் கலர். தட்ஸ் வாட் இஸ் கிருஷ்ண பிங்கள. பிங்களாய, தட்ஸ் வை உபமன்யு மகர்ஷி இஸ் பிங்களாய அருணாயச்ச. அசௌவியஸ்

கணவர்களே, கிருஷ்ணேவாஸ்தர்கர்ஜே அத்மிகப்தாவிதேஜஸ்பதே கிருஷ்ணேவாஸ்தேவேஸ்வஜ்ஞோத்தகம்ஹுதம் பவதே இதரா மத்தியருபாவைதிரோகிணீகே பவதி இந்திரஸ்தர்கர்ஜே அத்மிகப்தாவிதேஜஸ்பதே இந்திரேவாஸ்தியாஜ்ஞோத்தகம்ஹுதம் பவதே அங்காலாபவந்தே ஹேபிரோங்காலேபிரோர்ஜுர்வேதே பிரஜாபதிஸ்தர்கர்ஜே

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: नमोहं पदार्थाय लोकानां सिद्धिः भवेत् सच्चिदानन्दरूपाय शिवाय परमात्मने
3: स्वातन्त्र्यं समीपे उपविशतु
4: अन्यप्रेष्यता कार्पण्यरहितत्वेन स्ववशीकृत स्वेतर सकलवस्तुत्वं स्वातन्त्र्यं
3: ततः पूर्वं किमुक्तम्
5: अनादिबोधत्वं
3: निरूपितं स्वतःसिद्धं निरतिशय ज्ञानवत्त्वम् अनादिबोधत्वम् इति उक्तं स्वरूपानन्दानुभव साधनम् अन्तःकरणम् अत्र किञ्चित् पाठभेदः दृश्यते. साधनं बाह्यकरण निरपेक्षम् अन्तःकरणम् अस्तु. ज्ञानं तद् अनादिसिद्धमेव. अतः अनादिबोधं ब्रह्म संसारनिवर्तकस्य ज्ञानस्य अनादिसिद्धत्वात् नित्यनिवृत्तसंसारदोषं शान्तिसमृद्धम् अमृतम् इति श्रूयते. तस्य व्याख्यानं जातम्. इदानीं स्वातन्त्र्यम् अन्यप्रेष्यताकार्पण्यरहितत्वेन स्ववशीकृत इतर श्वेतर सकल वस्तुत्वं अर्थं प्रियदालिया
5: अन्यप्रेष्यताकार्पण्यरहितत्वेन
3: तत् कारणं स्वातन्त्र्ये कारणमुक्तं. स्वातन्त्र्यस्य लक्षणं तु इदमेव स्ववशीकृत श्वेतर सकल वस्तुत्वं. स्ववशीकृत श्वेतर सकल वस्तुत्वं எல்லா வஸ்துக்களும் தனக்கு அதீனமா வசீகிருதமா இருக்குன்னா அதீனமா
5: இருக்குன்னு
3: அர்த்தம். பரமம் சுவாதந்திரம் இது. ஸ்வ இதர சகல வஸ்து ஸ்வேனா வசீகிருதம் ஸ்வேதர சகல வஸ்து ஏன சஹ ஸ்வவசீகிருத சகல வஸ்து ஸ்வேதர சகல வஸ்து தஸ்ய பாவஹ ஸ்வவசீகிருத ஸ்வேதர சகல வஸ்துத்வம். இந்த விக்ரஹங்கள்லாம் கவனிச்சுக்கோ. அப்பதான் சம்ஸ்கிருதம் வரும். அன்யப்ரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேன அது ஹேது சுவாதந்திரிய ஹேது. அந்ய நியமியதா பிரேஷ்யதா பிரேஷ்யதானா இன்னொருத்தர் அந்நியன நியமியதேன்னு அர்த்தம். அந்நியன நியமியா இல்ல அந்நியன நியமியமா இருந்தால் நமக்கு அந்யாதீனதா பவதி. கார்பண்யம்னா தைன்யம். தைன்யம் தெரியாதா? கிருபணஸ்ய பாவம். கிருபணஹா இத்யுக்தே கிருபணஹா இது பஹுஷு அர்த்தேஷு பிரயுஜ்யதே. சாதாரணமா கிருபணஹா இது கிம் துச்சஹ இது வா ததப்பி அஸ்தி தஸ்மின்னப்பி அப்பி அஸ்தி அஸ்மின் அர்த்தே கிருபணா இது அஸ்தி. பொதுவா ஒரு தீனனா இருக்கிறவனே கிருபணன் சொல்றது உண்டு. ஐயோ பாவம் இல்லையா அப்படி இருந்தா கிருபணம். அன்யப்ரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேன இப்ப அன்யப்ரேஷ்யத இருந்தா தான் கிருபணனா இருக்கும். கார்பண்யம் கிருபணஸ்ய பாவா கார்பண்யம். அது இல்லாம இருக்கிறதுனால பரமாத்மனஹ ஸ்வவசீகிருத ஸ்வேதர சகல வஸ்துத்வம் பவதி ததேவ ஸ்வாதந்திரியம்.
5: ஸ்வேதர சகல வஸ்து வஸ்து
3: சிந்தா நாஸ்தி. ஸ்வரூப கீர்த்தனம் தாவதேவ நாஸ்தி. ஸ்வ இதரதேவ ஸ்வேன வசீகர்த்தும் சக்யதே. ஸ்வம் ஸ்வேன வசீகர்த்தும் ந சக்யதே. கிம் ததபி ஸ்வம் நாஸ்தி கலு இந்திரியம் ஸ்வாபின்னம் கலு யஹ வசீகரோதி ததபேக்ஷ பின்னமேவ அன்யதா கர்த்ருகர்ம விரோதோ பவதி. தது லோகே கதாச்சித் ஔபசாரிக பிரயோகாஹ பவந்தி. நான் என்னையே நிகிரகம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. தத் ஔபசாரிக பிரயோகம் தாவதேவ.
5: பூதாதவ அர்த்தாய் ஸ்வயமேவ ஸம்தரதி ஆத்மானம் ஆத்மம்.
3: கிஞ்சித் ஔபாதிக பேதம் ஸ்வீகிருத்ய உச்சதே. ஆத்மனைவ ஆத்மன ஆத்மானம் ஆத்மைவ ஹி ஆத்மா அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஔபச்சாரிக பிரயோகமா எடுத்துக்கணும். ஔபாதிக பேதம் ஸ்வீகரித்தா அவசியம் அபேட்சதே. ஆத்மானம் பசியாமி, இது தர்ப்பணத்துல அகம் ஆத்மானம் பசியாமி சொல்றது இல்லையா, என்ன அர்த்தம்? பசியாமின்னு சொன்னா அகம் தரிசன கர்த்தா அகம் ஆத்மா, தரிசன கர்ம து சரீரம், ஏதோ ஒரு பேதம் இருக்கு இல்லாம முடியாது. ஈசானீஷௌ ஞாஜ்ஞௌ த்வௌ அஜௌ ஈசானீஷௌ இது பதச்சேத. ஞாஜ்ஞௌ ஞ்ச அஜ்ஞ்ச ஞாஜ்ஞௌ த்வௌ அஜௌ ஈசானீஷௌ. ஈசானீஷௌ ஈஷஸ்ச அனீஷஸ்ச, ஈஷஹ கடவுள், அனீஷஹ ஜீவ. த்வாவபி அஜௌ, அநாதிபூதம்
6: அஜௌ.
3: ஜீவஸ்து ந ஸ்ருஜ்யமான, ஜீவஸ்து பரமாத்மனஹ ஸ்ருஷ்டிர்ந அநாதி, ஷரீரஸ்ய ஏவ ஸ்ருஷ்டி. ஜீவஸ்து ஸ்ருஷ்டஶ்சேத் சாதித்வம் ஆகதம் கலு தன்னேஷ்யதி பூர்வமே உக்தம். ஜீவஸ்ய அநாதித்வம் வக்தவ்யம். ஈஸ்வரஸ்யாபி ஞ அஜ்ஞௌ ஞ்ச அஜ்ஞ்ச சர்வஜ்ஞஹ இது உச்சதே கலு, அந்த சர்வ விட்டா கூட ஞ என்ன வித்தியாசம்? சொன்னால் படுத்து தூங்குற இடம் அது போக்யமா இருக்கும். பரிபாஷை அது சுக சாட்சா்காரத்துக்கும் துக்க சாட்சா்காரத்துக்கும் போகம்னு பேர் வச்சிருக்கு சாஸ்திரத்துல, அது பாரிபாஷிகம். வஸ்துகத்யா சப்தஸ்ய வாச்யார்த்தம் சக நாஸ்தி. போகோ நாம சுக சாட்சா்காரே போக. சப்தசிய சக்தி அந்யா, சாஸ்திரே பரிபாஷையா அந்யா பிரயோக கிரியதே. அது விவரிக்கணும். தீபிகையில் இருக்கு இல்லையா, தீபிகையில் இருக்கு சுகாத்தி உபலப்தி சாதனம் இந்த அங்க இல்ல இங்க வருது. ஷரீர லட்சணம் உத்தம். ஆத்மன போகாயதனம் ஷரீரம் எதவச்சேன ஆத்மனி போகோ ஜாயதே தத் போகாயதனம். அனந்தரம் இயம் பங்கி சுகதுக்க அந்ய போகோ நாம சுகதுக்க அந்யதர சாட்சா்கார தத்ர ததா விவக்ஷா வர்த்ததே. தாவது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு, துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு. சரீரஸ்ய லட்சண கதன காலே ததா விவக்ஷா வருது. அந்த போக சப்தத்தினுடைய வாச்சியார்த்தம் நினைக்காத. போக சப்தத்தினுடைய லோகத்துல துக்கம் அனுபவிக்கிறவனே போகின்னு சொல்ல மாட்டான், சுகமா இருக்கிறவன் தான் போகின்னு சொல்லுவா இல்லையா. அஸ்து போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்துவா
6: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ.
3: இதம் ஏகத கிஞ்சித் கிஞ்சித் வாக்கியம் உதாஹிருதம், பூர்ணம் வாக்கியம் அத்த நாஸ்தி. இது இதம் ஸ்வேதாசதர வாக்கியம், இதம் ஸ்ருதி ஸ்வேதாசதர உபனிஷத் வாக்கியம். போக்தா போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்துவா சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத இது அஸ்தி. சர்வம் பிரம்மா இது வர்த்ததே, பரந்து கிம் தத்ர விபாக கிருதா. போக்தா போக்யஹ பிரேரிதார, பிரேரிதா பிரேரிதார இல்லை பிரேரிதா. போக்தா இருக்கு, போக்யம் இருக்கு, தத்ர பிரேரகா கஷ்டன வர்த்ததே. தத்ர பிரேரகா பரமாத்மா இது, பிரேரகா இத்தியஸ்ய கோர்த்தா தத்ர பிரவர்த்தகா தஸ்ய தஸ்ய ஃபலானுசாரேண கர்மானுசாரேண தத் தஸ்மின் தஸ்மின் விஷயே தம் பிரவர்த்தயதி பரமாத்மா இது பிரசித்தம். தத்ர அஸ்யாம் ஸ்ருதௌ உக்தம். போக்தா போக்தா அனுபவிக்க கூடியவன் அந்த ஜீவன் போக்யம் விஷய. இந்த தர்க்க சங்கிரகத்திலையும் புனஸ்திரிவிதான் பிரிக்கிறது இல்லையா, சரீரம் இந்திரியம் விஷயான்னு. அது எப்படி அந்த பிரிவு வருதுன்னா போக்தா தத்ர ந ஸ்தாபிதா, போக்தா து ஆத்மா, ஆத்மான் ஆத்மானம் விஹாய அந்யஸ்ய கலு விபாக கிரியதே. அது பிருத்திவியா இருக்கட்டும், ஜலமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், வெளியில் இருக்கிற பதார்த்தம் தானே ஆத்மா இல்ல. அது மூணு விதமா பிரிச்சிருக்கு, பிரிச்சு வச்சிருக்கு. போக்கிய ரூபமா இருக்கு, போக சாதனமா இருக்கு, விஷந்தோ இந்திரியம், இந்திரியம் கரணம், சரீரம் அத்த போகாயதனம், போக்யம், போக்யம் போகாயதனம் போக கரணம், விஷய விஷய போக்ய, இந்திரியம் போக கரணம், சரீரம் போகாயதனம், எதவச்சேதன போகோ ஜாயது, அப்படி அது பிரிச்சிருக்கு. சரீரம் இந்திரியம் விஷயா, அது எதுவா இருந்தாலும், இந்த பிருத்திவியாகட்டும் ஜலமாகட்டும் எதுவா எந்த பதார்த்தமா இருந்தாலும் வெளி பதார்த்தங்கள் மூணு ரூபத்தில் நிக்கிறது. இந்திரிய ரூபமாகவும் நிக்கிறது, அது போக்கிய ரூபமாகவும் நிக்கிறது, என்னன்னா போகாயதன ரூபமாகவும். நமக்கு மூணு விதமா நமக்கு உபயோகப்படுறது அர்த்தம். இந்த போக்தாவுக்கு பிருத்திவி என்ற பூதம், இந்த போக்தாவுக்கு ஜீவனுக்கு மூணு விதமா உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த கன்செப்ட்ல அது மூணா பிரிச்சிருக்கு, போக்தா, போக்யம், பிரேரிதா, பிரேரிதா பரமாத்மா இது அஸ்தி.
5: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ,
3: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ, யஹ வித்யா வித்யே ஈஷதே, அந்த ஜீவனுக்கு வரக்கூடிய ஞானத்தையும் அவித்யையையும், வித்யையையும் அவித்யையையும் கண்ட்ரோல் பண்றவா ஈஷதே நியாமக, யஸ்து சோன்யஹ சஹா அஸ்மாத் அன்யஹ, அன்யஹ கஷ்டன வர்த்ததே. இதெல்லாம் எதுக்கு சொல்றது? சுவாதந்திரியம், சுவாதந்திரியம் பிரதர்சயிதும் வாக்கியானி உதாக்ரியதே பரமாத்மனா, சுவாதந்திரியம் அஸ்தி இது தரிசயிதும் வாக்கியானி உச்சந்தே. பிரேரிதா இத்தத்ர சுதந்திரத்வம் தஸ்ய உக்தம், சர்வஸ்ய அஸ்தி பிரவர்த்தக சஹ தரிஹி அன்யேன அப்ரவர்த்தியஹ போதி பிரேஷ்யஹ ந போதி பிரேஷகஹ வர்த்ததே. சர்வம் சர்வம் அன்யம் பிரேஷயதி நியோஜயதி தத்தத் சுகதுக்க போகேவா தனுசாரேண பிரவர்த்தனேவா அன்யம் நியோஜயதி, சர்வம் அன்யம் நியோஜயதி இத்தியுக்தே அயம் அன்யேன நியுக்தா இது லப்யதே, அவரே நியமனம் பண்ணக்கூடிய இன்னொரு சக்தி கிடையாது. தர்ஹி அனேன தத்ராபி அன்ய பிரேஷ்யத்வம் நாஸ்தி இது லப்யதே, தத்ர்த்தம் தாதுஷ வாக்கியானி உதாஹரதானி தாவதேவ அக்ரே.
5: இத்யாதிஷு ப்ரஹ்மணஹ ஜடா ஜட ஜடா ஜட ப்ரபஞ்ச பிரேரகத்வேன ஸ்வதந்த்ரத்வம் சித்தம்.
3: ஸ்பஷ்டம்,
5: ஜடானாம்
3: அசாதாரணம் தர்க்கசங்கிரம் படிக்கும் பொழுது சாதாரண காரணம் ஒரு ஒரு அது ஒரு செகண்ட் கிளாஸ் காரணம் மாதிரி, அப்படி இல்ல அது அது ஏதோ ஒரு காரணத்தும் ஒரு செகண்ட் லெவல் அப்படி கிடையாது. அது இது சர்வம் பிரதி காரணம் இத்தியுக்தே இன்னும் மகாத்மியம் ஜாஸ்தி தானே, இது அசாதாரணம் அது சாதாரண காரணம் அப்படி.
5: பிரேரிதாரம் பிரகாரம்
3: பிரேரிதா பிரேரிதாரு பிரேரிதாரா
5: சுவாபாவிக சுவாபாவிகம் அலுப்த சக்தித்வம்,
3: சுவாபாவிக சக்திமத்துவம் அலுப்த சக்தித்வம், நமக்கு அப்பப்ப சக்தி போயிடுறது, திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும் இல்லையா. சரீரே சக்தி கதாச்சித் ரோகாதினா நஷ்யதி புனஹ அநேதவ்யம் அன்ய அநேக ஸ்பஷ்டம் தரிஹி அஸ்ய யஸ்ய து ததா ந பவதி தஸ்ய ஸ்வாபாவிகி சக்தி, ஸ்வாபாவிக சக்தித்வம் அலுப்த சக்தித்வம் சர்வதா பவதி தஸ்ய லோபோ நாஸ்தி. இன்னொரு காரணத்தினால வந்தது கிடையாது, வந்ததா இருந்தா போகும் அஸ்தி. இந்த ஆதேய சக்தி தெரியுமா, ஆதேய சக்தி அது தீபிகையில் இருக்கு. ஆதேய சக்தி ந பதார்த்தாந்தரம் இது தத்ர விசாரம் கரோதி. ஆதேய சக்தி ஸ்வாபாவிக சக்தி ஆதேய சக்தி ரெண்ட சக்தியை பிரிக்கிறார். பொதுவா இவ தார்க்கிகால் சக்தியை ஒத்துக்கிறது இல்லை இல்லையா, சக்தி இருந்த பதார்த்தாந்தரம் நியாயபோதனையிலே ஆரம்பத்திலேயே வருது. சக்தி நாங்கீக்கிரியதே மீமாம்சகாக அங்கீகுவந்தி ஏதே ந அங்கீகுவந்தி தசிய கண்டனம் குவந்தி தத்ர த்வேதா தத்ர ஸ்வாபாவிக சக்தேரேவ தத் வன்னௌ தாஹானுகூலாய சக்தி சா ஸ்வாபாவிக சக்தி. ரெண்டு விதமா சக்தியை ஒத்துட்டுருக்கார் மீமாம்சகர், ஒண்ணு வந்து ஸ்வாபாவிக சக்தி, இன்னொன்னு ஆதேய சக்தி. சகஜ சக்தி ஆதேய சக்தி இது நாமகரணம் குவந்தி. ശക്തി ദ്വേധ സഹജശക്തി ആധേയശക്തി ഇത് രണ്ടും ജന്യം താ പരന്തു കിം ഭവതി വന്നോ യാ ശക്തി സാ സഹജശക്തി വന്യോട് ചേർന്നേ വരക്കൂടിയ ശക്തി ഇല്ല വേറെ ഏതോ ഒരു കാരണത്തിനാല് തിരുപ്പി കൊണ്ടുവന്ന് ചേർത്തതില്ല വന്നോ യാ ശക്തി സ്വഭാവത വർത്തത്തെ അതഹ സാ സഹജശക്തി ഉച്ചത് ആധേയശക്തി എന്നാൽ കാരണേന ബുദ്ധിപൂർവം ഉത്പാദിത ശക്തി ആ ഇത്യാദികം ഭവതി തത്ര സാമർഥ്യം ഉത്പാദ്യതേ ഉത്പാദ്യമാനം സാമർഥ്യം സ്വാഭാവിക ആധേയശക്തി ആധീയമാന ശക്തി ആധീയതയുക്തേ കൊണ്ടുവരുന്നർത്ഥം തത് അദൃഷ്ടമപ്പി ആധേയശക്തി മീമാംസകൈ വ്യവഹ്രിയതേ വ്രീഹ്യാദു പ്രോക്ഷണേന അദൃഷ്ടം ജായതേ വ്രീഹ്യാദു പ്രോക്ഷണേന അദൃഷ്ടം ജായതേ ഇയം ഇതം അദൃഷ്ടം പൂർവം നാസ്തി നാസീത് തർഹി പ്രോക്ഷണേന ഉത്പന്നം അദൃഷ്ടം തത് ആധേയ അതൊരു ശക്തി അതൊക്കെ ഒരു സാമർഥ്യം

பஹுரஸ்ய புத்ரஶ்சிஷ்சாக்ருணோதி சமானாவகத்யாம் இஷுதிஸ்ஸங்காஃ ப்ருதானாஶ்ச ஸர்வாஃ ப்ருஷ்டே நிநத்தோ ஜயதி ப்ரஸூதஃ சுபர்ணம் வஸ்தி மிருகோ அஸ்யாதந்தோ கோபிஸ்ஸந்நத்தா பததி ப்ரஸூதா.

யதக்ரந்தஃ ப்ரதமஞ்ஜாயமான உத்யந்த்ஸா முத்ராதுத வாபுரீஷாத் ஷ்யேனஸ்யா பக்ஷாஹாரிணஸ்யா பாஹூ உபஸ்துத்யம் மஹி ஜாதந்தே அர்வன் யமேனா தத்தன் த்ரித ஏனமாயுநகிந்த்ரா ஏனம் ப்ரதமோ அத்யாதிஷ்டதே.

யதாதேமர்த்தோ அனுபோகமானலாதிக்ரசிஷ்ட ஓஷாதி ரஜீகஹ அனுத்வாரதோ அனுமர்யோ அர்வன்னனுகாவோ நுபகஹ கனீனாம் அனுவ்ராதா சஸ்தவ சக்யமீ யுரனோ தேவா மாமிரே வீர்யந்தே ஹிரண்யஶ்ருங்கோயோ அஸ்ய பாதமனோஜவா அவார இந்திரா ஆசீத் தேவா இதஸ்ய ஹவிரத்யாமாயன்யோ அர்வந்தம் பிரதமோ அத்யதிஷ்டதே.

தமத்யஹோதரிஷிதோயஜீயான் தேவன் த்வஷ்டாரமிஹ யக்ஷி வித்வான்.

அயஸ்யா ப்ரஹஸ்பதாயே பாந்தாயத்ரி நவாயாஷாத் பராயா சருஸ்ஸாவித்ர ஔஷ்ணீஹாய த்ரயஸ்த்ரி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க் யூ. ஓம் நம சிவாய.
2: Say the name of the Lord.

சக்கரவேஷதராய ச. இஸ் சக்கர ரூபாய தேவாதி தேவாய. யூ ஆர் த காட் ஆஃப் ஆல் த தேவதாஸ். மகாதேவாய தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். மகாதேவம் மகாத்மானம் மகாபாட்டகநாசனம். மகாதேவ இஸ் ஸ்பெசிபிக் எபிதட் யூஸ் அகெயின் இந்த வேதாசன் உபநிஷத் அந்த புராணாஸ் ஃபார் லார்ட் சிவா. யூ ஆர் த சுப்ரீம் காட். சக்கர ரூபாய சக்கராய சக்கரவேஷதராய ச. யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. சக்கரவேஷதராய ச. யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. ஓ மை லார்ட். நமஸ்தே வஜ்ரஹஸ்தாய பிங்களாயாருணாய ச பினாக பானையே நித்யம் சங்கசூலதராய ச. யூ ஆர் வித் சங்கா, தட் இஸ் கான்ச் அண்ட் ஷூலா. யூ ஆர் வித் த்ரிஷூலா அண்ட் யூ ஆர் த வித் த பினாக்கா போ இன் யுவர் ஹேண்ட். பிங்களாயாருணாய ச. யூ ஆர் ஆல்சோ வித் வஜ்ரா. Because if you see the fivefold, five-headed form of Maheshwara, the form with five heads and 10 hands, he is, in the 10 hands, he is having various weapons. He has the noose, that is the pasham. And then he has the vajra. And he also has the pinaka bow. And he has the trishula. So that's what he is describing. And pinaka panaye nityam shankashula darayacha pingalaya runayacha. பிங்களாய அருணாயச்ச. பிங்களாய கிருஷ்ண பிங்களம். வி சா த ட்ரைவ். ஸோ மகாதேவா இஸ் கிருஷ்ண பிங்களம். பராசக்தி இஸ் டார்க் அண்ட் பரமசிவா இஸ் எல்லோ இன் கலர். தட்ஸ் வாட் இஸ் கிருஷ்ண பிங்கள. பிங்களாய, தட்ஸ் வை உபமன்யு மகர்ஷி சேஸ் பிங்களாய அருணாயச்ச. அசௌவ்ய

0: ஹிரண்யயஹ உபயம் ஸ்ரணவச்சர
1: இந்திரோ அர்வாகிதம் வசஹ சத்ராச்யா மாதவான் ஸ்வமீதயே தியாகவேஷ்ட ஆகமதே
0: மாஹேசனத்பாத்ரிவஃ பராசுல்காய தீயசே நாசஹஸ்ராய நாயுதாய வஜ்ரீவோ நாசதாய சதாமத.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 91. தேங்க்யூ.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.